எதுராரை குருவே சமராரை ஹடிதரி ராகவேந்திர வடசேஷி ரச்சனை வியாசராயரோ எதுராரை குருவே சமராரை ரிட்டன் பை வியாசராயா சங் பை ராகவேந்திர வடசேஷி.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசையை வழங்கி மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது அபிஷேக் ரகுராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். விட்டல் ராமமூர்த்தி அவர்கள் வயலின், கே ஆர் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், ஹரி சுப்பிரமணியம் அவர்கள் கட்டம். முதலில் ஸ்வரராக சுதா, ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by Abhishek Raghuram. He is accompanied on the violin by Vittal Ramamurthy, on the Mirdangam by K.R. Ganesh, and on the Gattam by Harihara Subramaniam. He begins with Swara Raga Sudha in Rag Shankara Baranam set to Aditaal, a composition by Thyagarajar.

0: ராகம் டிடிஎச்சில் இதுவரை அபிஷேக் ரகுராம் அவர்கள் பாடிய தியாகராஜர் கீர்த்தனைகள் ஒலித்தன. விட்டல் ராமமூர்த்தி அவர்கள் வயலின், கே ஆர் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், ஹரிஹர சுப்பிரமணியம் அவர்கள் கடம். ராகம் டிடிஎச் எந்நேரமும் இந்திய இசையை வழங்கி நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by Sheikh Raghuram. He was accompanied on the violin by Vittal Ramamurthy, on the Mridangam by K.R. Ganesh, and on the Gattam by Harihara Subramaniam. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: டாக்டர் ஏ சௌமியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பாக்கால ராமதாஸ் அவர்கள் வயலின், திருவாரூர் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம், ஜானகி ரமணா. சுத்த சீமந்தனி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: டாக்டர் சௌமியா அவர்கள் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பகல் ராமதாஸ் அவர்கள் வயலின், திருவாரூர் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். தொடர் சண்முக பிரியா ராகத்தில் அமைந்த வர்தனே வாருலேரு தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime in music.
2: டாக்டர் ஏ சௌமியா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பாக்கால ராமதாஸ் அவர்கள் வயலின், திருவாரூர் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம் ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்ப ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தல ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். This is Ragam 24/7, an exclusive Indian classical music channel. You can now listen to a vocal recital by Vasudha Keshav. She is accompanied by Shri A. Sundareswaran on the violin and Shethala Shri R. Anandakrishnan on the mrudangam. Nigashil Todakamaha, Rama Bhakti, Tyagarajar Kirtane, Sudha Bangala Ragam, Adalam. The concert begins with Rama Bhakti, composed by Saint Tyagaraja, in Rag Sudha Bangala, set to Adital.

இனி ஸ்ரீ பார்த்தசாரதி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி சுததன்யாசி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு ஸ்ரீ பார்த்தசாரதி கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர் இன் ராக் சுததன்யாசி செட்டுதாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. சுதா கேசவ் அவர்களின் பாட்டு. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தல ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24x7, an exclusive Indian classical music channel. You are listening to a vocal recital by Vasudha Keshav. She is accompanied by Shri M.A. Sundareswaran on the violin and Sethala Shri R. Anandakrishnan on the mridangam. Ini Mohana Rama, Tyagarajar Kirtane, Ragam Mohanam Aditalam. Listen now to Mohana Rama, composed by Saint Tyagaraja in Rag Mohanam, set to Adital.

நிகழ்ச்சியில் நிறைவாக கருட கமன அன்னமாச்சார் சாஹித் ராகம் ஹிந்தோளம் ரூபகதாளம். The concert concludes with அன்னமாச்சார் சாஹித்யம் கருட கமன, composed in ராக் ஹிந்தோளம், செட்டுதால் ரூபக்.

நேயர்கள் இதுவரை கேட்டது வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தல ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை வசுதா கேசவ். ஷி வாஸ் அக்கம்பனிட் பை ஸ்ரீ எம் ஏ சுந்தரேஸ்வரன் ஆன் த வயலின் அண்ட் சேர்த்தல ஸ்ரீ ஆர் அனந்தகிருஷ்ணன் ஆன் த மிருதங்கம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி for ragam 24/7 an exclusive Indian classical music channel.